சின்னக்கல் பக்கஞ்சா குமன் கச்சின் கண்டான் கவா கச்சின் கண்டான் கவா ஒய்யோன் பஸ்யான் இலத்து பக்கபுரு சிக்கலத்து எத்தன் கவா இவன் ஒடேத் சில மாமலத்து ஒடேத் சில மாமலத்து இன் கிசேன் பர்த்தா சாலன் பயோத்து உடுந்தா தர்கன் பத்தோ பதின்கத்து እንዳሰው ያበሩታቶቹ በደም ተለወሱ ቅዱሳት እጆቹ ቅዱሳት እጆቹ ሁሉ ማድረግ ሲችል ለአዳም ሲል ተዋርዶ ተቀበለ ስቃይ ከሰማያት ወርዶ ከሰማያት ወርዶ ከደጅሽ ቆም ያለው ኪዳነ ምሕረት ልጅኝ ብዬ ደጅ በመጥናት ደጅ በመጥናት ለፍርድ ሲገለጥ ልጅሽ በዚያን ዕለት እንድታማ ልጅኝ አደራሽ እመቤት አደራሽ ኪዳነ ምሕረት ነሽ ያለ ሁሉ ቤዛ ኪዳነ ምሕረት ነሽ ያለ ሁሉ ቤዛ ሰማይና ምድርን ልጅሽ የሚገዛ ልጅሽ